கென்றிய ஜுஹர் தன்னுத்தாயே திருத்தாருங்கா புங்கபுரா கிதா தன்னா தங்கா ராஜல்லாயே தபாபல்லி புங்கய பக்தி ஞதேயம்யத் கிளாலக்கியத் அப்பியங்கமங்கத் அவசாயே ஓ தஜிங்கா அஜிங்கா புங்கா தட்டா தபக்க நாமியா baro tau jalae telu titi bunga nangih.